0: सुनो 91.7 FM Qatar's favorite radio station.
1: நெஞ்சில் குடியிருக்கும்
2: தளபதி விஜயுடைய கரியரிலே அவசான சித்திரம் ஆராதகர் காத்திருக்கிற ஜனநாயகன் ஒப்பம் பூஜா ஹெக்டேயும் மமிதா பைஜுவும்
3: அண்ணா
4: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
3: ஓகேடா போடே
2: ஜனநாயகன் விஜயகரமாய் பிரதர்சனம் தொடர்ந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ்ட்

0: வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் என் இனிய தமிழ் மக்களே, வெல்கம் டு ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ, இது உங்க ரேடியோ சுனோ. வீக்கெண்ட் வந்தாலே நம்ம ஊர்ல ரெண்டு பேர் தான் பிஸியா இருப்பாங்க. ஒன்னே இந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்க, இன்னொருத்தவங்க வீக்கெண்ட் என்ன மூவி பார்க்கலாம்னு ஓடிடியை ஸ்க்ரோல் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கவங்க. படம் பாக்குறத விட அந்த படத்தை சூஸ் பண்ற வழி இருக்கே, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசியில எந்த படத்தையுமே பார்க்காம நாளை பாத்துக்கலான்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். பட் கவலையே வேண்டாம், காலிவுட் தமிழ் சினிமால அலசி ஆராய்ஞ்சு எல்லா அப்டேட்டையும் எடுத்து வந்திருக்கேன். எந்த படத்தை பார்க்கலாம், எந்த படத்தை அவாய்ட் பண்ணலான்ற மாதிரி எல்லா அப்டேட்டையும் ஒரே ஷோல கேட்கணும்னா ஸ்டே டியூன் டு ஃபில்டர் காஃபி. நிறைய விஷயங்களை பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த FIFA வேர்ல்ட் கப் பத்தி சொல்லி ஆகணுங்க. ஒரு வழியா FIFA வேர்ல்ட் கப்புக்கு டாடா பாய் பாய் சொல்லி ஸ்பெயினுக்கு வழி அனுப்பி வச்சாச்சு. அடுத்து நம்ம மெஸ்ஸி ரொனால்டோ ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாவமா இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லணும்னா ஒரு வாரமா ஷோ பண்ணி ஆகணும், ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் உள்ள இருக்கும்னு
1: நினைக்கிறேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி, மறக்க முடியல.
0: பட் பரவாயில்ல, போனால் போகட்டும், போடா அடுத்த வேர்ல்ட் கப்ல பாத்துக்கலாம்னு நம்பிக்கையோட இருக்கேன். ஓகே, பட் எனிவே எதுக்காக ஓடுறோம்னே தெரியாத வாழ்க்கையில கொஞ்சம் ஓரமா நின்று உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. அதுக்கு முன்னாடி மோட்டிவேஷனா ஒரு பாட்டை கேட்டு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ண போறோம். கீப் லிசனிங், எங்கேயும் போகாதீங்க. நிறைய சினிமா அப்டேட்டும் காத்துட்டு இருக்கு, அதே மாதிரி நேஷனல் அவார்ட்ஸ் அந்த அப்டேட்டும் காத்துட்டு இருக்கு, FIFA வேர்ல்ட் கப் பத்தியும் பேச போறோம். சோ பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் டு ஃபில்டர் காஃபி வித் மீ. நவ ஆர்ஜே யஷோ, இது ரேடியோ சுரோ.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. இந்த வாரம் தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் செம செலிப்ரேஷன் வாரமா போயிட்டு இருக்குங்க. ஏன்னா 72வது தேசிய விருது 72nd நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸோட லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல காலிவுட் மாஸா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் நிறைய படங்களுக்கு வந்து அவார்ட் விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராயன் மூவி, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தனுஷ் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கு. அதே மாதிரி ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம தனுஷ் சார் டைரக்டராகவும் பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவர் நடிச்ச கேப்டன் மில்லர் படம் பார்த்திருப்பீங்க, அந்த படத்துல ஹீரோக்கு ஸ்பெஷல் மென்ஷனாகவும் ஒரு அவார்டு கிடைச்சிருக்கான். சோ டபுள் செலிப்ரேஷன் டு தனுஷ் சார். அதே மாதிரி அமரன் மூவி, நிறைய பேர் இந்த அமரன் மூவி பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு பெஸ்ட் டைரக்டர் அப்படின்ற அவார்டும், அதே மாதிரி பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்ற அவார்டு வந்து நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் ஃபார் அமரன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் ஆர் கலைவாணன் அவர்களுக்கு பெஸ்ட் எடிட்டிங் அப்படின்ற அவார்டும் கிடைச்சிருக்கு ஃபார் அமரன். அமரன் மூவிக்கு மொத்தமாக 3 விருதுகள். அது மட்டும் இல்லாம காலிவுட்ல பெஸ்ட் ஸ்டன்ட் கோரியோகிராஃபின்ற அவார்டு அனல் அரசு அவர்களுக்கும், மகாராஜா மூவில நடிச்ச சச்சனா நமிதாஸ் அவர்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டும் கொடுத்துருக்காங்களாம். ஸோ விருது பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு போக்கு இருக்கும்போது நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனேயே நம்ம காலிவுட் ஃபேன்ஸ் எல்லாரும் சில விருதுகளை வந்து பாராட்டி போஸ்ட் போட்டாலும், சில விருதுகளை வந்து பார்த்து இதெல்லாம் டிசர்வ் இல்லைங்க, ஜூரி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருந்தாலும் இதுக்கு வந்து ஜூரி மெம்பர்ஸ் தான் வந்து பதில் சொல்லும். சினிமான்றது வந்து காம்பேரிசனை தாண்டி இது வந்து ஒரு வகையான செலிப்ரேஷன். ஸோ ஒரு படம் வந்து நம்ம சிரிக்க வைக்கலாம், இன்னொரு படம் அள வைக்கலாம், வேற ஒரு படம் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணலாம். ஆனால் நேஷனல் அவார்ட்ஸ்னா வந்து அது ஒரு டீம் போட்ட உழைப்புக்கு கொடுக்குற செலவுட்டுன்னு நினைக்கலாம். சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நல்ல நல்ல படங்கள்லாம் வந்திருக்கீங்க. அன்பேசுவம் படத்துக்கே பார்த்தீங்கன்னா தேசிய விருது கிடைக்காம போயிருக்கு. இந்த மாதிரி வந்து பல திரைப்படங்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வாழை, தங்கலான் இந்த மாதிரி மூவிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தேசிய விருதுகளில் இல்லை, இந்த பட்டியலே இந்த படங்கள்லாம் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்மறையான கருத்துக்களை சொன்னாலும் ஜூரி மெம்பர்ஸ் எதை வச்சு இந்த மாதிரி படங்களை செலக்ட் பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லி சண்டை போடாமல் சில படங்கள் வரும்போது கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மக்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா விருதுகளை தாண்டி வந்து மிகப்பெரிய அங்கீகாரமாக அந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசலாம். இதுக்கேற்ற மாதிரி அடுத்து சூப்பராக வந்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ ஷோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட

வெல்கம் பேக், வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே. இல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்லலாம். ஹாய் மாலினி, நான் ஆர்ஜே யஷோ. இதை நான் சொல்லியே ஆகணும், நீங்க அவ்வளோ அழகு. யூ ஆர் லிசனிங் டு ரேடியோ சுனோ. இது ஃபில்டர் காஃபி, ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபி. என்னடா சம்மந்தமே எல்லாம் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, சம்மந்தம் இருக்கு. ஏன்னா இந்த வாரம் அப்படி ஒரு செலிப்ரேஷன் வாரம், சூர்யா சாரோட பர்த்டே. பர்த்டே முடிஞ்சிருக்கலாம், ஆனால் நம்ம ஷோவில் செலிப்ரேஷன் கண்டிப்பாக கண்டிப்பாகிட்டே இருக்கும். எனக்கு சூர்யா சார் வந்து ஒரு ஆக்டர் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து சாக்லேட் பாயாக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோ, ஃபேமிலி ஹீரோ, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆக்டராக நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜர்னியில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரிணாமமாக வளர்ந்துகிட்டே இருக்காரு. அவரோட பயணமும் அவர் மேலே வச்சிருக்க அன்பும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே குறையலை. ஒவ்வொரு படத்துலையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிற ஒரு ஆக்டர் தான் சூர்யா சார். அதான் ஆடியன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. சினிமாவில் மட்டும் ஹீரோவாக இல்லாமல் ரியல் லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா சூர்யா சார் ஹீரோவாக தான் இருக்காரு. ஏன்னா அகரம் ஃபவுண்டேஷன் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். எஜுகேஷனுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. நிறைய பண வசதி இல்லாத பட்டதாரிகளை உருவாக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதா இருக்கலாம், சொசைட்டிக்கு வந்து ஒரு பொறுப்பான ரியல் ஹீரோவாக அகரம் ஃபவுண்டேஷனும் சூர்யா சாரும் இருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருக்கிறத விட லைஃப்பில் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும்னா சூர்யா சாரை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா நிறைய மெமரிஸ் இருக்குங்க. சாக்லேட் பாயை ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்போ ரீசெண்டாக கருப்பு திரைப்படம் வரைக்கும் எவ்வளோ மெமரிஸ் இருக்குல்ல. காக்க காக்க, கஜினி, அயன், வாரணம் ஆயிரம், சூரரை போற்று, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். எல்லா திரைப்படத்துக்கும் பின்னாடி நம்ம வந்து சூர்யா சார் கூட ஒரு மெமரி கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் தனியாக ஒரு தனி ஸ்டைலில் வந்து பண்ணியிருப்பார். அண்ட் கண்டிப்பாக சூர்யா சார் பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமாவில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லையுமே ஹீரோவாக இருக்கார் இல்லையா. ஸோ அடுத்த வாரம் சூர்யா சார் பற்றி ஒரு ஸ்பெஷல் ஷோ நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல வந்து சூர்யா சார் பர்த்டே ஸ்பெஷலா ஒரு ரெண்டு பாட்டு அடுத்தடுத்து சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் நிறைய சினிமா அப்டேட் எல்லாம் காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரே.

0: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபில நான் உங்க ஆர்ஜே யசோ பேசிட்டு இருக்கேன். ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. வேர்ல்ட் கப்னா கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஃபுட்பாலும் ஒரு உலக திருவிழாதான். இந்த ஃபீஃபா 2026 வேர்ல்ட் கப்ல ஒரு புது சாம்பியன்ல ஒரு பழைய சிங்கம், பழைய கிங் கம்பேக் கொடுத்திருக்கு. ஸ்பெயின் சாம்பியன் அர்ஜென்டினாவை 1-0 எக்ஸ்ட்ரா டைம்ல டிஃபீட் பண்ணி ஸ்பெயின் 2026 ஃபீஃபா வேர்ல்ட் கப் சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஃபீஃபா திருவிழா ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சொல்லுவாங்கல்ல, அடிக்கிறத விட தடுக்கிறது தான் முக்கியம்னு, அது வந்து கண்டிப்பா ஸ்பெயினுக்கு தான் பொருதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேர்ல்ட் கப்ல ஸ்பெயின் வந்து டூர்னமெண்ட் ஃபுல்லாவே ஒரு கோல் மட்டும் தான் கன்சிட் பண்ணிருக்காங்களாம், அதுவும் அந்த சாம்பியன் ஆகும்போது மட்டும். எவ்வளவு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் பாத்தீங்களா. அண்ட் அந்த ஃபைனல் மேட்ச் இறுதி போட்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா. அந்த மேட்ச்ல வந்து இந்த ஃபைனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பயங்கர விறுவிறுப்பா இருந்துச்சு. சீட் எஜ்ல உட்காந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருப்போம். அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல ஸ்பெயின் ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறமா அர்ஜென்டினா ஒரு கோலாச்சும் போடுவாங்க, மேட்ச் வந்து பெனால்டி வரைக்கும் போகுன்ற மாதிரி எல்லா அர்ஜென்டினா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மெஸ்ஸியால கூட எதுவுமே பண்ண முடியாம பயங்கரமான ஒரு டிசப்பாயிண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வந்து அல்லேக்கா கப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. பட் பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவா இருங்க. அர்ஜென்டினா ஃபேன்ஸ் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சோகமா இருக்க பிரேசில் ஃபேன்ஸா இருக்கலாம், போர்த்துகல் ஃபேன்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அடுத்த வேர்ல்ட் கப்ல வந்து கண்டிப்பா நாமளும் கம்பேக் கொடுத்து இந்த மாதிரி கப்பை தூக்கிட்டு போறோம்ற மாதிரி பாசிட்டிவா இருங்க. பட் ஸ்பெஷலி இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026ல வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன் ஸ்பெயின், அதே மாதிரி ரன்னர் அப்ல அர்ஜென்டினா, தேர்ட் பிளேஸ்ல வந்து இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா மொத்தமாக 48 teams 48 அணிகள் மொத்தமாக பங்கு பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மொத்தமாக 104 matches 104 matches வந்து டோட்டலா வந்து நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் இந்த வேர்ல்ட் கப்ல இருக்கு. இந்த வேர்ல்ட் கப்ல வந்து உங்க ஃபேவரட் டீம் அர்ஜென்டினாவா இருக்கலாம், ஸ்பெயினா இருக்கலாம், பிரேசிலா இருக்கலாம், போர்த்துகலா இருக்கலாம், எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஃபேன் வாரு கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த வேர்ல்ட் கப்ல வந்து நம்ம அல்லேக்கா கப்பு தூக்கிட்டு போலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி 2 பாட்டு பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் பேசலாம். நிறைய சினிமா அப்டேட்டும் காத்துட்டு இருக்கு, எங்கேயும் போகாதீங்க. ஸ்டே டியூன்ட், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட
1: எவ்வளவு இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பாத்துக்க மாட்டாங்க.

0: Welcome back, my dear Makale. You're listening to Kollywood Filter Coffee. Now, RJ Yasho, only one radio, Suno. சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுங்க. ட்ரெய்லரை பார்த்தோன்னே இது வேற லெவல் சினிமான்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அப்படி ஒரு படம் தான் டைரக்டர் ராம் சாரோட ஏழு கடல் ஏழு மலை.
1: எலியோ யானையோ மரமோ புல்லோ எல்லாம் உயிர்தான், நம் மூத்தோரின் ஆன்மாதான், அவர்களின் அரவணைப்போடு அக்டோபர் 1 முதல்.
0: நிவின் போலி அஞ்சலி சூரிய நடிப்பில் உருவான படம் தான் இந்த ஏழு கடல் ஏழு மலை. ஃபைனலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 1st வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். என்ன மாதிரி ராம் சார் சினிமா ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் நினைக்கிறேன்.
2: புண்ணிய வசனங்களிலூடே ക്ഷമയേക്കാൾ ഉത്തമവും വിശാലവുമായ ഒരു ദാനം ഒരാൾക്കും നൽകപ്പെട്ടിട്ടില്ല.
3: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സുനോ 91.7 FM.
4: ഇപ്പോൾ മൈരിബ് ബാങ്കിനുള്ള സമയം.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. அன்பே டயானா என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் காலிவுட்ல அன்பே டயானா. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லவ் ஸ்டோரி. ஆனா அந்த சிம்பிள் லவ் ஸ்டோரிக்குள்ள ஃபேமிலி இமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஜென்ரேஷன் கேப்னு எல்லாத்தையும் கலந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா டச் பண்ண மாதிரி இந்த படம் வந்து இருக்கு. ஸ்டோரி என்னன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு ஹீரோக்கும் டிஃபரெண்ட் கல்ச்சர்ல இருக்க வளர்ந்த அந்த ஹீரோயினுக்கும் நடக்கிற ஒரு லவ் ஜேர்னி தான் இந்த படம். லவ் வந்தாச்சு, ஆனா அதை விட பெரிய சேலஞ்சா ஃபேமிலி எப்படி சமாளிக்கிறதுன்ற மாதிரி இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா லவ் காம், அதாவது லவ் பிளஸ் காமெடியா கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. காஸ்டிங்ல நம்ம ஹீரோ அண்ட் டைரக்டர் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான், பாரி இளவழகன். இவரை பத்தி சொல்லணும்னா, இவரோட ஃபர்ஸ்ட் படம், டெபியூ படம் ஜமா. இந்த படத்தை வந்து நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்க்கலன்ற மாதிரி மிஸ் பண்ணிருப்பீங்க. பட் இந்த படத்தை வந்து அந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஜமாக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஜமான்றது வந்து ஒரு ஒரு ஹார்ட், அதை தாண்டி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் காம், ஒரு லவ் ரொமான்டிக் காமெடி படமா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பாரி இளவழகன் அவரோட சேர்ந்து ரம்யா ரங்கநாதன், பரிதாபங்கள் கோபி, ரோஜா, இந்த மாதிரி பலர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா கேரக்டர்ஸ் தாங்க. அதாவது ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாம சைட் கேரக்டர்ஸும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் சில சீன்ஸ்ல வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆகும். நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி நிறைய சில்மிஷங்கள் காமெடிலாம் அந்த படத்துல இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் சினிமா அப்படின்றது வந்து எல்லா விஷயங்களையுமே பெர்ஃபெக்டா இருக்காது, அந்த மாதிரி குறைகளையும் நம்ம வந்து சுட்டி காட்டுன்றனால குறைகள்ல பெருசா எதுவும் இல்லை. சில இடங்கள்ல வந்து ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எஸ்பெஷலி இந்த ஃபாஸ்ட் ஃபேஸ் கமர்ஷியல் சினிமா எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் பொறுமையா அந்த படத்தை வந்து பார்க்கணுன்ற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஃபீல் குட் மூவிஸ் பிடிக்கும், ஃபேமிலி இமோஷன்ஸ் பிடிக்கும், சிம்பிளான லவ் ஸ்டோரி பிடிக்கும்னா இதோ உங்களுக்காக அன்பே டயானா. ஃபில்டர் காஃபி ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து 3 out of 5 கொடுக்கலாம். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், அவரேஜாக வந்து ஒரு 3 out of 5 இந்த படத்துக்கு வந்து கொடுக்கலாம். அன்பேடையானா இந்த வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து இல்லைன்னா கப்பலாக சேர்ந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி பிளானிங் எதுவும் இருந்தால் தாராளமாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். அன்பேடையானா நல்லாயிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்லேருந்து 2 பாட்டை எடுத்துட்டு வந்துனே இருக்குது, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். நிறைய சினிமா அப்டேட்டும் காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன் இந்த ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டுக்கூடா.

பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் ஷோல ஜாயின் பண்ணியிருக்கோம். வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி ஓன்லி ஒன் ரேடியோ சுனோ. நான் உங்க ஆர்ஜி யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். நாளுக்கு நாள் சினிமா திரைப்படங்கள் மாறிட்டே போற மாதிரி சினிமா ரசிகர்களும் மாறிட்டே போறாங்க. ஒரு காலத்துல வந்து இந்த வீக்கெண்ட் வந்தாலே இல்லைன்னா இந்த ஹாலிடே வந்தாலே தியேட்டர்ல போய் ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட போய் அவுட்டிங் போய் என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா. ஆனா இப்ப அடிக்கிற வெயில்ல அவுட்டிங் பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வீட்லயே பிடிச்ச மாதிரி ஒரு சமையல் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு ஒரு நல்ல படத்தை ஓடிடியில பார்த்தாதான் அந்த வீக்கெண்டே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும்ன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஓடிடி சினிமா பிரியர்களே, இந்த அப்டேட் உங்களுக்காக தான். சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடில செம்ம அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. நிறைய திரைப்படங்கள் ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பல தமிழ் மலையாளம் சவுத் இண்டியன் மூவிஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரீமிங்க்கு ரெடியா இருக்கு. இப்ப ஒன்னு சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட் மூவி நம்ம அர்ஜுன் தாஸோட கான் சிட்டி. இதுவும் ஒரு தமிழ் திரைப்படம். இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஜூலை மாதம் 24th ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் திரைப்படம் கட்டா குஸ்தி 2, இதை வந்து நிறைய பேர் தியேட்டர்ல பாக்கலன்ற மாதிரி மிஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா. உங்களுக்காகவே இப்போ ஓடிடியில நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஜூலை மாதம் 31st ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே நாள்ல இன்னொரு மலையாள மூவியான பாலன் த பாய் இதுவும் வந்து ரிலீஸ் ஆக போகுது, Z5 இருக்கு. அதே மாதிரி இதயம் முரளி இந்த படத்தை வந்து நிறைய பேர் தியேட்டர்ல பாத்துருக்கலாமேன்ற மாதிரி மிஸ் பண்ணிருப்பீங்க. பட் உங்களுக்காக இப்போ ஓடிடியில வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஆகஸ்ட் மாதம் 6th ரிலீஸ் பண்ண போறாங்களாம். சோ இந்த 4 படம் தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அப்டேட்டடா இருக்கு. இதே மாதிரி நிறைய திரைப்படங்கள் வரலாம், வந்தா கண்டிப்பா நம்ம ஷோல ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜேம்ஸ் வசந்தன் சார் மியூசிக்ல சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து கண்கள் இரண்டாள் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்க போறோம். இந்த பாட்டுல ஒரு பீட் இருக்கு. இந்த பீட்டை கேட்கும் போதெல்லாம் நம்ம பசங்க தலையில முடியே இல்லைனாலும் கை தன்னால போய் இந்த முடிய வரணும் இல்லையா. இந்த ஸ்டெப் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட் டு ஃபில்டர் காஃபி வித் மீ. நவ ஆர்ஜே யஷோ ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே. ஒரு பக்கா தமிழ் ஃபில்டர் காஃபி ஷோல நான் உங்க ஆர்ஜே யஷு பேசிட்டு இருக்கேன். ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. சினிமாவில் சில பேர் டேலண்டோடு வருவாங்க, ஆனால் சில பேர் மட்டும் உங்கள் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு எடுத்துக்காட்டாக மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் பற்றி தான் நீங்கள் பேச போகிறேன். யாருன்னா ஒரு மியூசிக் கம்போசர், சிங்கர், ஆக்டர், ப்ரொடியூசர்னு பல பேர்களுக்கு சொந்தக்காரர் நம்ம ஜி வி பிரகாஷ்குமார். ரீசெண்டா ஜி வி பிரகாஷ் அமரன் மூவிக்காக ஒரு தேசிய விருது வாங்கியிருக்காரு. அதோட சேர்த்து ஜி வி பிரகாஷ்குமாருக்கு ஹேட்ரிக் அடிச்ச மாதிரி 3 தேசிய விருதுகளை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காராம். நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்குது நம்ம ரஹ்மான் சார், ஏஆர் ரஹ்மான் சாருக்கு 7 தேசிய விருதுகளும், 2 இடத்துல நம்ம ராஜா சார், இளையராஜா சாருக்கு 5 தேசிய விருதுகளும், அந்த லிஸ்ட்ல 3வதா இருக்குது பாத்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார், 3 தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் ஜி வி பிரகாஷ்குமார் பேசுறேன். நேற்றைய முன்தினம் வந்து தேசிய விருது, 72வது தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. அதில் வந்து எனக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ன்ற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ என்னுடைய 3வது வின் ஃபார் அ நேஷ்னல் அவார்டு இது. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் அமரன் படத்துக்கு அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அமரன் வந்து இஸ் எ வெரி வெரி டஃப் ஃபிலிம் டு ஸ்கோர், எஸ்பெஷலி ஒரு வார் சீக்வன்ஸாக இருக்கட்டும், லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த பிளெண்டை வந்து மிஸ் பண்ணாமல், பேட்ரியாட்டிசம் மிஸ் பண்ணாமல், ஸோ இந்த 2 ஆங்கிள்லையுமே வந்து ஒர்க் பண்ணது பெரிய பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், அமரன் டீம், கமல் சார், மைண்டன் சார், டிஸ்னி, அப்புறம் ராஜ்குமார் பெரியசாமி, சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, அப்புறம் கலை, அப்புறம் சாய், எல்லாமே த ஹோல் டீம், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் அ கிரேட் டீம் ஃபார் அமரன். அண்ட் வி கிரியேட்டட் சம்திங் வெரி மேஜிக்கல் ஆன் ஸ்க்ரீன். 20 இயர்ஸாக நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். 2006 வெயில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். வஸ்தபாலன் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஷங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ 20 இயர்ஸாக ஒரு 120 படங்கள் மியூசிக் பண்ணியிருக்கேன், 5 லாங்குவேஜ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி தேங்க்ஃபுல். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி பிரசன்ட் மீடியா, தேங்க்ஸ் டு ஆல் மை ஃபேன்ஸ், பிகாஸ் நீங்கள் இல்லைனா இது பாசிபிள் இல்லை. அண்ட் இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு தி யூனிவர்ஸ். ஐம் ரியலி ஓவர்வெல்ம்ட் அண்ட் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ்.
0: ஸோ நம்ம ஃபில்டர் காஃபி ஃபேமிலி சார்பாக ஜி பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய மியூசிக் அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகணும். நாமளும் சினிமா ஃபேனாக பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஷோலையும் அடுத்து ஜி பிரகாஷ்குமார் மியூசிக்கில் ஒரு பாட்டு வரப்போகுது. அவரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்கள் ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு போகலாம்.

0: வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. சினிமால ஒரு டயலாக் இருக்கு, ஒரு ஹிட் கொடுத்துட்டா லைஃபே மாறிடும் சொல்லுவாங்க. நிறைய ஹீரோக்களுக்கு வந்து அது செட் ஆகும், ஆனா இப்ப ஹீரோயினுக்கும் செம்மையா செட் ஆகுது. எஸ் லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் மமிதா பைஜு.
1: தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க?
0: பிரேமலு அண்ட் டூட் இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லா ரீல்ஸ் மீம்ஸ் எடிட்னு எங்க பார்த்தாலும் மமிதா தாங்க. ஒரு படம் என்ன பண்ணுனா இந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப உங்க கரியர்ல வேற லெவலுக்கு போயிட்டான்னு சொல்லி நம்புவீங்களா? நம்பித்தாகணும், ஏன்னா ஒரே மாசத்துல மூணு பெரிய படங்கள் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மூவி தளபதி சாரோட ஜனநாயகன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னதான் அது விஜய் சாரோட கடைசி படமா இருந்தாலும் அதுலயும் மமிதா அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், இந்த படத்துலையும் சூர்யா சாருக்கு ஜோடி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மலையாளம்ல நிவின் பாலியோட ஒரு மூவி அப்படின்னு மொத்தமா மூணு திரைப்படங்கள் ஒரே மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. இதை விட ஒரு ஹீரோனுக்கு என்னங்க வேணும்? அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்ல டாப் ஸ்டார்ஸ் கூடையும், அதே மாதிரி மலையாளம்ல வந்து லீடிங் ஹீரோ கூடையும் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து மூணு திரைப்படங்கள் இப்படி படிப்படியா போயிட்டே இருக்காங்க. நிஜமாவே இது ஒரு செம்ம க்ரோத் இல்ல. ஏன்னா என்னதான் அந்த அதிர்ஷ்டம் லக்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணா நீங்களும் அடுத்த மமிதாவா மாறலாம்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்ல கூட இப்படிதான் இல்ல, இந்த பஸ்ஸே வராதுன்னு பஸ் ஸ்டாப்ல அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம், ஆனா அரை மணி நேரம் கழிச்சு மூணு பஸ் ஒன்னா வரும் இல்லையா? அந்த மாதிரி மமிதா வாழ்க்கையில மூணு பெரிய ப்ராஜெக்ட், மூணு பெரிய திரைப்படங்கள் ஒரே மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது. என்னதான் வந்து மமிதா வாழ்க்கையில இந்த மாதிரி சக்சஸ் ஒரே ஷார்ட்ல வந்திருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க ஆடிஷன்ஸ், ஹார்ட் ஒர்க், ரிஜெக்ஷன்ஸ்னு பல விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி பல வழிகளை தாண்டி தான் இந்த மாதிரி வெற்றிகளும் வந்திருக்கும். சோ நம்ம ஃபில்டர் காஃபி சார்பாக மமிதா பைஜு அவர்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும், நிறைய விருதுகளை வாங்கணும். அடுத்து நம்ம மமிதா ஃபேன்ஸ கூல் பண்ற மாதிரி சாய் பியங்கர் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ டாக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் ஃபாரின்ல இருந்து இந்த சொந்த ஊருக்கு போகும்போது நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம்ன்றது முக்கியம் கிடையாது. கண்டிப்பா கையில ஒரு ஐபோன் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அப்படி இல்லாட்டியும் சொல்லிடுவாங்க வீட்டுல இருந்து, வேகேஷன் வரும்போது கண்டிப்பா ஒரு ஐபோன் வாங்கிட்டு வாரீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. பட் நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த போனை வாங்குறோம்ன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். பட் பரவாயில்ல, ஜோக்ஸ் அபார்ட், ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் காமா இருங்க. ஏன்னா ஐபோன் ஃபேன்ஸுக்கு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்திருக்கு. காரணம், ரிப்போர்ட்ஸ் படி இந்த 2026ல இந்த வருஷம் லைன் அப்ல iPhone 18 Pro, iPhone 18 Pro Max, அது கூட ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் ஐபோனும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்காம். அது மட்டும் இல்லாம ஆப்பிள் நிறுவனம் ஸ்மாலர் டைனமிக் ஐலண்ட், பிகர் பேட்டரி, கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நியூ A20 சிப்னு பல விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களா. இப்ப நமக்குலாம் ஒரே டவுட் தான், அடுத்த ஐபோன் வாங்குறதுக்கு நம்ம கிட்னியை விக்கணுமா இல்ல லிவரையும் சேர்த்து விக்கணுமான்றதுதான். ஏன்னா வேலை அந்த மாதிரி இருக்கு. பட் நிஜமாவே நம்ம லைஃப் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கு. அதை தவிர உலகத்துல எல்லாமே வந்து டெவலப் ஆகி போயிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. கோபால், என்ன பண்றது? ஐபோன் யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த மாடலுக்கு சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிறைய அப்டேட் வந்துட்டு இருக்கு. ஸோ வழக்கம் போல நாமளும் புது ஃபோன் வாங்குற வரைக்கும் எல்லா ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை கூகுளில் சர்ச் பண்ணி கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். கூடிய சீக்கிரம் நாமளும் புது ஃபோன் வாங்குவோம், ஓகேயா? ஸோ மக்களே, ஜூன் மாதம் போய் ஜூலை மந்த் வந்தாச்சு. வருஷத்துல 6 மாசம் எப்படி போச்சுன்னு தெரியல. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஜூன் போனால் ஜூலை காற்றே ஃப்ரம் த மூவி உன்னாலே உன்னால இருந்து ஒரு பாட்டு கேட்க போறோம். ஜூலை காற்றா, காற்று எங்க சார் அடிக்குது? ஜூலை வெயில் தான், மண்டையை புழக்குதுன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஃப்ரீயா விடுங்க, பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே. லைஃப்ல எவ்வளோ பிஸியா இருந்தாலும் ஒரு நல்ல காஃபிக்கும் ஒரு நல்ல பாட்டுக்கும் என்னைக்குமே கொஞ்சம் நேரம் ஒதுக்கணுமா, அப்பதான் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியாது. பட் நம்ம ஷோ வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? சோ கருத்து ஆஃப் தி டே இன்னைக்கு என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா,
1: சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது.
0: கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைச்சது எதுவுமே நினைக்காது. எவ்வளோ சிம்பிளான லைன் இல்லை? சிம்பிளாக இருந்தாலும் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மீனிங். நம்மளாம் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் மோட்டிவேஷன் ரீல் பார்க்குறதோ இல்லைன்னா வந்து சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்குறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம லைஃப்பில் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து டெய்லி எஃபர்ட் கொடுக்கணும். அதான் நம்ம சினிமா ஆர்டிஸ்ட்டும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு அவார்டுக்கு பின்னாடியும், ஒவ்வொரு பிளாக் பஸ்டருக்கு பின்னாடியும், ஒரு ஹிட் சாங்குக்கு பின்னாடியும் பல பேரோட பல வருஷம் உழைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சினிமாவை பார்க்குறது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி

0: Chennai beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Radio Suno 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
2: Now available on Amazon Music.
1: நீங்களோட ரூட்டில் கூட்டுண்டு
2: ரிலாக்ஸ் அண்ட் ரீசார்ஜ் வித் 917 ஈவினிங்.
1: பவர் அப் யோர் ஈவினிங்ஸ் வித் 917 ஈவினிங்ஸ். ஞாயிறு முதல் வியாழம் வரை வைகிட்டு 5 மணி முதல்
3: Joy Alukas 917 evenings
4: presented by Joy Alukas world's favorite jeweler
0: powered by
5: Khatrine Arabic Mandiyude best destination Zamzam Mandi Mandi Madbi Madfood Madgood thodangi authentic Arabic cuisine de ruji ariyam call 4001707
4: and
6: Marza Hypermarket be fresh be you visit your nearest store today
7: Namaskaram njan GS Prith Radio Suno 91.7
8: கேட்டு கேட்டு